0: ஏரியா காந்தன் நத்திக்காரியா
1: அங்கு
0: அஜில தண்டு பத்தொந்து பைதானா உந்து ஜெயினர் ஜெயினர் நான் உலாய்த லடாய் நிக்குதாதையா பண்டகு லடாய் தகலட்டு பேலே நிக்குதானே மோனிடு மூஜி கண்ணுண்டுந்து என்னா அத்து துளுநாடுத குடரி ராமேனா அவுதால அத்தத்தா பத்திலக்கனை முல்த்து போயண்ட பதுக்குவா இஜ்ஜி நண்டா பைரவே இருந்து தோஜாவடாவு
1: பைரவ

0: ஜெயினேரு இம்சேமன் போலியா? வா காரணுகளா ஜெயினேரு இம்சேமல் புஜேரு. ஈ லடாயிர் தாவத்ரா அவ ஏதோ ஜனக்கல நெத்தேரு ஈ பூமிக்கு பூருண்டு. இந்து நிக்கு ஜெயினேயது சரியந்த தோஜுண்டா?
1: ஜெயினேருக்கு அந்நியாயா புண்டா பூமிக்கு நெத்தேரு பூருண்டா? ஜெயினேரு மணிப்பந்த குள்ளரேஜி பத்தில கனே முல்த்து போயண்ட சமா இஜி நட நின்ன தரேன்னு கடுப்புவேன்.
0: ஈயா யானா பந்து அங்கத கலட்டு தூக்கா
1: பல தூக்கா

பெரிஞ்ச குத்துத மஞ்சள்னா பூஞ்சேனா அஞ்சனே சங்கரி பூஞ்சதுனா மகே தேவு பூஞ்சே பண்ட யானே என்ன அம்மேரு யான் எல்லியப்பு நகனே லடாயுத கலட்டு ஈலோக பொட்டு ஆலோக சந்தேரு அவேடுது பொக்க என்ன அப்பனே தாங்குது என ஈத்து மல்த மல்த்தேரு அஞ்ச பண்டது பெரிஞ்ச குத்துடுவா படப்பத்துலா இஜாண்டு அஞ்சாதே என்ன பிராயத ஜவனருட்டிக்கு கொப்போந்து தினக்கரி தோந்து பத்தே முரணி ஒஞ்சினா இல்லடே பன்னகா அப்பனு ஏத்தலெத்துனா ஓகேனந்தே இஜ்ஜரு நாடோந்து உலாயி போனகா கத்தளை கோணெடுக்குள்ளொந்து கணநீர் தெத்தொந்துள்ளேரு தாயகம்மா புலிப்போறது கேனக ஆறு பண்டினா பாத்தேரா நமகா நின்ன அம்மேரு மஞ்சண்ண பூஞ்சரு ஏழு தண்டு ஜெயித்து நஞ்சினா பிர்சே அஞ்சினார்னா மகியாது ஈஞ்சா கொப்போந்து தினக்கரிப்பனவு ஏத்து சரி எங்கு நின்ன தும்புத ஜீவனதனே சிந்தே மகா அவைக்கு யாந்தான மல்புடம்மா அந்த கேனகா ஆறு பண்டிரு சாயத குத்துடு நின்ன சம்மலே காந்தண்ணாதிகாரிலு உள்ளிரு ஆறு பாரி பிர்சே சாதக வித்தியலு மாத்த கல்த்துனாரு பதினென்ம தண்டு ஜெயித்து நஞ்சினா பிர்துத பீரே அரை நடைக்கு போது அரிடா சாதக வித்தியலு மாத்த கல்த்துது ஈலா அரணஞ்சனே பிர்சே அவடு மகா அந்த பண்டிரு அப்ப பண்டினஞ்சனே சம்மல் நடே வித்திய கல்பெரு போடாது போபெதுகா

0: அவ்வஞ்சேரு கட்டா பண்ணிட்டு நடத்தோந்து வரந்துள்ளேரு, இஞ்சியே வரந்துள்ளேரு, வரடு தூக்கா.
1: மாமண்ணா அட்டபூரியே.
0: மாமண்ணா ஏறப்பாயி.
1: யானு மாமண்ணா? தேவு.
0: தேவா
1: பெரிஞ்ச குத்துதா? இரே தங்கடி மகே, சங்கரி பூஞ்சேதி நமகே தேவ பூஞ்சே.
0: தேவ பூஞ்சேனா? என்ன தங்கடி மகே தேவ பூஞ்சேனா?
1: அந்த மாமண்ணா
0: பத்தனா மகா, என்ன பாவே மஞ்சன்னே புஞ்சே லக்குது பத்தில காணு மகா. கட்ட புனிட்டு பன்னகனே என்ன ஏரா என்ன முட்டதாயே இந்து நின்ன அம்மே ஆணி லடாயுத கலட்டு கரினகா ஈ எல்லியா பாலே மகா. சங்கரிடா பண்ட ஈ இதே பலா பந்து ஆளு கேஞ்சலு யானு பெரிஞ்ச குத்துடே குல்வெந்து பண்டலு அவர்த்து பொக்கா அஞ்சிஞ்சி போப்புன பூர கம்மியாண்டு ஈத்த பத்தத மகா எங்கு பாரி சந்தோஷாண்டு ஈ எஞ்ச உள்ள மகா சங்கரி எஞ்சொல்லு ஈ பத்தின காரண பண்ணுவனா
1: மமண்ணா.

0: மாமோ மாமோ, அர்ன போனுல முல் பண்ணி உண்டுயே, எங்க போடிக்கு அப்புண்ணு மாமோ.
1: ஈதாய பொக்கடி போடியோ பாலே, எங்கள் போதித்தே நாடந்து பர்ப்பா. ஆர் ஜாஸ்தி பண்ட ஓடி பவேரு ஓலாண்டல தோஸ்தி நீலடகி போதிப்பேர். ராஜரே பலே மரே பலே பலே பலே அடிமட்ட போது தூந்து வர்க்க.
2: ஹவுது போஜண்ணா, பிராய கூட ஆயித்தல்ல, பண்ணி ஹோகோண. பாப்பா எல்லி கூத்தித்தாரோ ஏனோ.

0: நிக்கலாம் இந்த தாதா அபிப்பிராயம் தாதா பண் பாய போஜா பண்ணும் ஹீரியா என்ன பண் பண் பண்
1: ராமையண்ண யானந்தட்டு தாத பண்ணிருண்டு உந்து சம்பந்த எங்களை பாகிய பந்தே என்னோட எங்களு ஈர் ஹிரியரு எஞ்ச பண்டரு அஞ்சனாவாடு

0: அப்பு அப்பு அஜர் காண்டே போத்தினார் நலல பைது ஜெரியா இமினி அங்கடி தல்ப தூயனா போடுகலா உந்துண்டுயா
1: அந்தத்தா ஆறு ஓடி போண்டல்ல ஈத்து பொறுத்து குல்தினா எங்க லகுத்திஜி

0: மாமோ மாமோ, அர்ன போனுல முல்பனி உண்டுயே, இங்கு போடிக்காப்புண்டு மாமோ.
1: ஈதாய பொக்கடி போடியோ பாலே, எங்கில் போதித்தே நாடுந்து பர்ப்பா, ஆர் ஜாஸ்தி பண்ட, போடிப் பவிரு, உலாண்டல தோஸ்தி நில்லடகி போதிப்பேர்.
2: ராஜிரி, பலை மரே, பலை, பலை, பலை, அடிமட்ட போது தூந்து வருக்கு.
3: அவுது போஜன்ன, பிராய கூடாயித்தல்ல, பண்ணி, ஹோகுண, பாப்பா, எல்லி கூத்தித்தாரோ ஏனோ.

0: ராதே மாமோ நிக்கல் ரெட்டு சனல சேருந்து அருகி எஞ்சின பாத்திருனே ஆறு எஞ்சின நரமானி பந்து எங்கு கொத்துண்டு
1: அந்தப்பா ஆறு பாரி எட்ட நரமானி அஜ்ஜரின் மங்கே மல்த்தது ரெட்டு சார கொர்லே ஒஞ்ச சார கொர்லே பந்து கம்மிடுல ஐநூறு வருஷோடு ஏத்து காசு மல்தேரு பந்து எங்கு கொத்துண்டு இனி எங்கிலேன் புடரலக்க வரலா இம்பேரே காரணம்
0: அப்பு இ மணிப்பந்த குல்வனா நிக்குதாத குத்துண்டு
2: மல்லஜி சம்பிரிதா ஆயே பா

0: நிக்கலாம்
1: ராமையண்ணா யானந்தட்டு தாத பண்ணிருண்டு உந்து சம்பந்தா எங்களம் பாக்ய பந்தே என்னோடு எங்களு ஈர் ஹிரியரு எஞ்ச பண்டரு அஞ்சனாவாடு

0: அதிகாரிலு சொல்மே சந்தாண்டே தே முண்டு முக்காலிக்கே தீத்த குல்லுலே அசர் தக்காயர கெந்தாலி பொண்டலா பர்லே பீசணிகேதா காலிடு குஞ்சத காலி பீசிய அதிகாரில
1: அஜிலர
0: ஈரு பத்தினவு பாரி சந்தோஷாண்டத்து
1: அஜிலர ஈரு மந்தின ஆதித்ய பாரி சந்தோஷாண்டு
0: அந்த
1: ஆண்ட ஈரு பூடுகு பரியர காரண பண்டாதந்து கொத்தாய் ஜத்தே
0: அதிகாரில
1: அஜிலர
0: யானு வேணோருடு கொம்மட்டேஸ்வரன மூர்த்தி கெத்தாது பிரதிஷ்டமல்பர தும்பாத்த ஈ விஷய கார்லகு தெரிது கார்லதா பைரவே தண்டு பத்தொந்து பத்தே பந்தன விஷய தெரிய ஆயனு எங்கு ஒரியகே எதிர்சாயர கஷ்டாப்புண்டு ஈரு எங்கு சகாயம் அல்த்துது வேணோருதா மரியாதின் ஒரு பாது கொரடு வந்து கேனோன்வே தானே பண்பரு
1: அஜிலர
0: அதிகாரில.

0: அவ்வஞ்சியேறு கட்டா பண்ணிட்டு நடத்தோந்து வரந்துள்ளேரு இஞ்சியே வரந்துள்ளேரு வரடு தூக்கா
1: மாமண்ணா அட்டபூரியே
0: மாமண்ணா ஏறப்பாய்
1: யானு மாமண்ணா தேவு
0: தேவா
1: பெருந்தி குத்துதா இரே தங்கடி மகே சங்கரி பூஞ்சேதி நமகே தேவு பூஞ்சே
0: தேவு பூஞ்சேனா என்ன தங்கடி மகே தேவு பூஞ்சேனா
1: அந்து மாமண்ணா
0: பத்தனா மகா என்ன பாவே மஞ்சன்னே புஞ்சே லக்குது பத்தில காணு மகா கட்ட புனிட்டு பண்ணகனே என்ன ஏறா என்ன முட்டதாயே